0: அப்போ இந்த கேஸ் தைத்த பரபர கருக்கியப்பா அம்மன் பண்ணி போய் அரு நாங்க வானே கோவா பத்திக்க பையன் கோவா
1: Ruaiwa awa awa ibu kendiki rongrongona epanin.
2: Aita merua rawa ireira te sebe saio pangaya nan punta poroporo au kareke mane ngai te sakari kira ke I kareke mane men nau makap o I kareke na pekanu nau KPF nampa.
0: The cash of touch wannam ta bon popai ibu di kareke tera kanu na pio yaman wamam.